0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் பி விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், கஜவதனா என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஸ்ரீரஞ்சனின் ராகம் ஆதி தாளம்.

விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கிறார். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி மாமவ மீனாட்சி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வராளி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: இதுவரை டாக்டர் பி விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசித்தார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது எம்.ஆர். எஸ். கண்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். தத்வமரிய தரமா, ரீதி கவுள ராகத்தில் பாபநாசம் சிவன் இயற்றியது ஆதிதாளம்.
2: Listen to a violin recital by M.R. S. Kannan. He begins his recital with Tattva Mariya Tarama in Rag Riti Gaula, set to Aditaal, a composition by Papanasam Sivan.

0: தொடர்வது எந்நேரமும் தேவகாந்தாரி ராகத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ஆதித்தாளம்.
1: You can now listen to Ennairamum in Rag Devagandhari set to Aditaal, a composition by Gopala Krishna Bharathi.

0: தொடர்வது கருடத்வனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. தத்துவ மெருக தரமா ரூபகதாளம்.
1: எம்.ஆர். எஸ். கண்ணன் கண்டினியூஸ் இஸ் வயலின் ரிசைட்டல் வித் தத்துவ மெருக தரமா இன் ராக் கருடத்வனி, செட் ரூபகம் தால், அ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது எம்ஆர் எஸ் கண்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். தத்துவமரிய தரமா, ரீதி கவுள ராகத்தில் பாபநாசம் சிவன் இயற்றியது ஆதிதாளம்.
2: Listen to a violin recital by M.R. S. Kannan. He begins his recital with Tattva Mariya Tarama in Rag Riti Gaula, set to Aditaal, a composition by Papanasam Sivan.

0: தொடர்வது எந்நேரமும். தேவகாந்தாரி ராகத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ஆதித்தாளம்.
1: You can now listen to எந்நேரமும் in Rag Devagandhari set to Aditaal, a composition by Gopala Krishna Bharathi.

0: தொடர்வது கருடத்வனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை தத்துவ மெருக தரமா ரூபகதாளம்.
1: எம்.ஆர். எஸ். கண்ணன் கண்டினியூஸ் இஸ் வயலின் ரிசைட்டில் வித் தத்துவ மெருக தரமா இன் ராக் கருடத்வனி செட் ரூபகம் தாள் அ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: எம் ஆர் எஸ் கண்ணன் அவர்கள் இனி மத்தியமாவதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனையை வழங்கியிருக்கிறார். ராம கதா சுதா ஆதி தாளம்.
1: யூ கேன் நவ் லிசன் டு ராம கதா இன் ராக் மத்தியமாவதி செட் டு ஆதி தாள், அ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: நிறைவாக லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் இயற்றிய காப்பி ராகத்தில்லான ஆதிதாளம்.
1: எம்ஆர் எஸ் கண்ணன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் வயலின் ரிசைட்டல் வித் அ தில்லானா இன் ராக் காப்பி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை லால்குடி ஜி ஜெயராமன்.

0: இதுவரை எம்ஆர் எஸ் கண்ணன் அவர்களின் வயலினிசை ஒலிபரப்பானது. கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி. ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசையை கேட்டு மகிழுங்கள்.
1: You are listening to a violin recital by M.R. S. Kannan. He was accompanied on the mridangam by K.V. Prasad and on the gattam by Pudukottai N. Ramachandran. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் பத்ரி சதீஷ்குமார் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ராஜேஸ்வரி பத்மநாபன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை Shri Padri Satish Kumar on the Mridangam and Vaikam Shri R. Gopalakrishnan on the Ghatam. Nigashil Mudalil, Shankarabharana Raga Varnam, Adi Thalam. The concert begins with a Varnam in Rag Shankarabharanam, set to Adi Thal.

இனி சரசீரு ஹாசன பிரியே, புலியூர் துரைசாமி ஐயர் இயற்றியது. ராகம் நாட்டை ஆதிதாளம். லிசன் நவ் டு சரசீரு ஹாசன பிரியே, கம்போஸ்ட் பை புலியூர் துரைசாமி ஐயர் இன் ராக் நாட்டை செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீண இசை. பக்கவாத்தியங்கள் பத்ரி சதீஷ்குமார் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ராஜேஸ்வரி பத்மநாபன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ பத்ரி சதீஷ்குமார் ஆன் தி மிருதங்கம் அண்ட் வைக்கம் ஸ்ரீ ஆர் கோபாலகிருஷ்ணன் ஆன் தி கட்டம். இனி ஏ தாவுனரா தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம் ஆதி தாளம். லிசன் நவ் டு ஏ தாவுனரா கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் கல்யாணி செட்டு தாள் ஆதி.

நேயர்கள் இதுவரை கேட்டது ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை. பக்கவாதியங்கள் பத்ரி சதீஷ்குமார் அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிசனிங் டு அ வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ராஜேஸ்வரி பத்மநாபன். ஷி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ பத்ரி சதீஷ்குமார் ஆன் த மிருதங்கம் and Vaikam Shri R. Gopalakrishnan on the Ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.